அது ஏவரிங்க ஹித்தவுகாவா ஹசது வெறுக்கம் திமன் ரஸ்கலாங்க வனி வக்கி குரவ்வாஃபை ஏவரிங்க தஷம் ஃபிங் ஆர்த்தங் ஹிங்கே அதி ஏவரிம் புனானெத்து ஹம்து ஹுரி திமம் மென்ன மிகம தெத்மகு தெக்கவி அல்லோ ஹஷே அதி அல்லோ திமம் மென்ன தெத்மகு நு தெக்கவி நம திமம் மென்னக தெத்மகன் நுஃபெனுனீஹே திமம் மெங்க வெறி ரஸ்கலாங்க ஃபொனுவி ரசூலும் ஹாக் தீனாகம் வடாகம் கங் கஷவரே දෙන් එවරෙන්න ගොවා අංගවානෙති එහෙරි ස්වර්ගේ තෙබෑමීහුන් කොංගුලුන් අමල්තෝගේ සබබුන් එතන් තෙබෑමීහුන්න ලිබිදෙව්වියේ